0: questions that come in with you. Thanks so much for joining us. All right, let's turn our attention now to Vijay's London visit and the TVK's political activity that's drawn attacks from rival parties. K. Annamalai has questioned Chief Minister Vijay's London investment outreach, arguing that the state government should focus more on encouraging investments by companies already operating in Tamil Nadu. K. Annamalai says that Vijay should have visited industrial centres like Coimbatore and Madurai instead of travelling abroad to attract investments. Meanwhile, Udayanidhi Stalin has accused Vijay and the TVK of blaming the DMK despite being in politics, in power, and also alleged that the TVK is attempting to bring AIADMK MLAs into its fold. Here are the reactions you can't ignore.
1: அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊரில் போறதே அவங்ககிட்ட பணம். இந்தியாவிலிருந்து போய் டாடா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா இவங்கெல்லாம் தான் யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரணும். இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை உட்கார வைக்கணும். ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டன்லயே பொருளாதாரம் இல்லைங்க, குறைந்த 1% 1%. அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாங்க? இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010, 2008. அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனுக்கு கோட் சுட்டு போட்டுக்கணும் விடுக்கா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டிலிருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, தேவையில்லாத அரசியல்.
2: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காமல் இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்சு டயலாக் தான். அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. அது கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போகலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்கை பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால்தான் உங்களுக்கு தெரியும், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம், தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எந்த
0: My colleague Vijay Gopal Muralidharan has been tracking all the latest developments for us. He joins us live with the latest reactions coming in currently. As we can see, the DMK versus TVK face-off is only intensifying, Vijay, and TVK's political activity continues to draw attacks from the rivals.
3: Parmeshwar, that's right. Head of important bipol for Tamil Nadu, 2 constituencies bipol, DMK has intensified its attack on TVK government, especially leader of opposition Udayanidhi Stalin, who was part of a marriage event and also an meeting with the DMK youth wing secretary in the Madurandagam constituency, where during a marriage event Udayanidhi Stalin has criticized Chief Minister for his speeches in the Legislative Assembly. He said Chief Minister is not responding to any questions raised by the opposition party and also over law and order situation, but he is just delivering

0: plays into its fold. We have reactions coming in. Take a look.
1: ஒரு சதவீதம் வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே ஒரு சதவீதம். அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டுல பணம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊர்ல போறதே அவங்க பணம். இந்தியால இருந்து போய் டாடா, இந்தியால இருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, இவங்க எல்லாம் தான் யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையில இருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு வரணும். நான் வந்து ஒரு ஏழை நாட்டுல இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குறைச்சிக்கோன்னு போயிட்டு இருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு, அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களா, அவங்க உள்ள பணம்
2: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாய் திறந்தாருன்னா வெறும் பஞ்சு டயலாக் தான். அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்க பேசுறாரு. எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம், தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த
0: Shifting tracks to some breaking updates coming in from the state of Karnataka. Karnataka Minister K.M. Shivalinga Gowda's bribe remarks have stoked row. This is in connection to his offer respectfully remark at a meeting. Shivalinga Gowda has now clarified these remarks, saying this is a maliciously edited video, and he in fact spoke about giving respect to officers. Karnataka Minister Shivalinga Gowda, speaking at a public grievances meeting in Hassan, had in fact said there was nothing wrong with citizens giving tips or an honorarium to government officials who complete their work promptly. This has obviously sparked a row. Let's listen into what exactly he said at the meeting and the clarification that he gave post that. All right, we're joined by Ritu Raj Purohit. Ritu, this statement, this remark has landed the minister into a lot of trouble. But also, let's listen into minister's clarification once again.
3: Bajaj Sheva Karyakram Dalli, Oba Vyakti. ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಾದ್ರೆ ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೇಳಿದ್ರು.

0: was in power, and based on lack of evidence, the police had attempted to close the case, but only after the POKSO court said no, then the police under the new regime now took over, and they have led to the, they have arrested this mining baron, who either his family or his lawyers have not responded so far. Vijay, I am coming back to you again. There could be a political battle or a blame game behind this. What are you hearing from TVK sources and police sources? And has the DMK responded to the possible linking of this particular case because it happened, or the evidence, the tip-off came during their regime?
1: So far, police say the tip-off came from a child rights activist. Like you mentioned, he gave a pen drive to a police office, and then only the investigation started. But the question raised by the TVK leader, especially this morning also, TVK Minister CTR Nirmal Kumar also has questioned past DMK government, like the whether involvement of DMK leaders in this case. CTR Nirmal Kumar wonder why police department under MK Stalin, when he was chief minister, there were no action against the alleged predator Veeramani. So there the questions asked by the CTR Nirmal Kumar also goes on to say when police department under DMK government did not take any action against this on this case, TVK governments, as TVK forms the government, immediately chief minister has given an instruction to investigate the case and ordered to take immediate action in this case. That's why police have speeded up the inquiry. So far, many angle as being in many perspective under many perspective, the investigation is going on. We'll get a clear information how DMK is also going to respond. As we speak, only DMK spokesperson TK Zilangovan has responded, denying allegations, saying that there is no any kind of involvement. Police will TVK government is free to take any sort of action. So we have to wait how DMK top leaders going to react, how they are going to face this politically also, Sam.
0: Thank you, Vijay. Besides the politics, the police also, many say, would have to answer some tough questions in this particular case. Well, the We The Leaders founder, Annamalai, former IPS officer who has quit from the BJP, has now taken on Chief Minister Vijay's UK trip to mobilize investments from the United Kingdom, saying that the UK's economy is much smaller than India, and there's no point for a chief minister to fly all the way to that country to bring in investments. The ruling TVK and the chief minister himself has said his visit has paved way for investments worth 15,300 crore rupees, including creation of 2,000 high-value jobs, particularly as the government focuses in terms of establishing or bringing multinational companies to Chennai and to other parts of Tamil Nadu to establish global capability centers, taking advantage of the talent pool, the technological ecosystem available in this state. And this comes on a day the Tamil Nadu government has announced signing in another deal with Starbucks to establish their GCC in Chennai as well. Vijay, again, there is a tug of war between Annamalai and Vijay in a sense, and also Udayanidhi turning the heat on Vijay. Let's first listen in to what these leaders had to say.
2: சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரணும் அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, ஒரு சதவீதம். அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 ட்ரில்லியன். இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாங்க, இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010ல், 2008ல் அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனுக்கு கோட் சுட்டு போடுறோம் விடுத்தாரு. ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டுல இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க பொழைச்சுக்கோன்னு போயிட்டு இருந்த காலம். இன்னும் இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு அதுல இவரை பார்த்தாரா அவரை பார்த்தாரா அவங்க எப்படி பார்த்தாங்களோ அவங்க உள்ள பேசுவதுனால நம்ம யாரையும் பாயப்படுத்துவதற்காக தேவையில்லாத அரசியல்மா சொல்றேன்.
3: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்ச் டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டாக பார்த்து ஆங்கிள்லாம் பார்த்து சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போகலாமான்னு கேட்டுட்டு சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்கை பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம் தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம் செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கை எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியர்களுக்கு அதை நம்ம தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த
0: The TVK has responded saying Annamalai has lost his relevance. He doesn't understand how the economy and investments work and the source of the country from where the investments come. That particular country's economy doesn't matter. For Udinidhi, they say it's not necessary for the chief minister to respond to every question. He nurtures young leaders, young ministers to respond, and that should be fine, they say. Well, that's all from Tamil Nadu. Our next stop, neighboring Kerala, where my colleague Ashwin is waiting in Thiruvananthapuram. Ashwin?
4: Thank you, Sam. In Kerala, the big news is the supply of the famed Aravana Prasad in Sabarimala has hit. Because the demand for the prasad had increased, but the situation has led to a situation where a large number of devotees who come from outside of Kerala were not able to buy or procure this prasad in the amount that they wanted. In fact, some of these outlets which were supplying this prasad, the Aravana prasad, had to be shut down on Saturday afternoon and even on Sunday afternoon due to the paucity of availability of the Aravana prasad. Now, this has led to a massive fight between the Devasam minister as well as the Travancore Devasam board. In fact, the Travancore Devasam board has come out to clarify that, in fact, from the last year, more than 50,000 more bottles of this prasad were produced, but only 10,000 of it remained for the last few days, which were not enough, and because of which many devotees have to leave the Sabarimala shrine without getting any prasad. But now this has led to a massive ruckus where the Devasam minister K. Muralidharan has expressed his extreme dismay over this matter. He has said that the incompetence of the Devasam board is a reason for this kind of a tragedy. While the Devasam board says that they are in fact increasing the capacity of the factory, the minister has hit out against the Devasam board, stating that this kind of expansion of the factory should not have been done when the Sabarimala shrine is open for devotees. NDTV spoke exclusively to Devasam Minister K. Muralidharan, and this is what he had to say about this entire incident, and listen to his anguish and his attack against the Devasam board.
5: Mr., there is this crisis of Aravana. Is the fault lies with your with the Devasam Minister?
6: Devasam Minister has no role for this Aravana plant. Okay. It has all the control of Devasam board. Now, Devasam board president is telling that the renovation of plant was going on, is going on. But my opinion, when the darshan time, this renovation should not be taken place.
5: But hasn't the Devasam board informed you that there's a crisis like that is going to happen?
6: No, no. They did not give any message regarding this issue.
5: There's no communication. Is there a problem with the Devasam board itself? Do you think there's a crisis?
6: By telephone we are speaking, but the result is not coming up. Even in Shabarimala, 3 months back we started the preliminary work.
5: They didn't give you any clue that there's a crisis?
6: Did not give any clue.
5: So what is the action that you, because a solution has to be there.
6: We are ready to approach High Court for explaining the situation. But I will tell it the matter only after discussion with Chief Minister.
7: Well, with that, it's a wrap from all of us here at the Southern View. We'll be back tomorrow, same time. Stay tuned to NDTV.

0: பார்த்து கரெக்டாக பார்த்து ஆங்கிள்லாம் பார்த்து சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போகலாமான்னு கேட்டுட்டு சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் டயலாக்கு பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம் தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டுழுங்கிற எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும், அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நம்ம தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த
1: And with that, it's time for us to slip away. Quick commercial break. Don't go anywhere. After the break, we'll tell you about why the Russian oil flow is under strain.
2: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
3: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
4: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
5: Launch control, 0 to 100.
6: This isn't just about cars and bikes. This is about how you move.
7: This car makes no sense, yet it makes every sense.
8: What we are sitting inside is a Joby-powered air taxi.
9: Your friend said, yeah, Lily. We said, maybe not.
10: Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
11: A generation with questions.
12: The starry and the whole glamorous side of it.
13: As I said, like I can't empathize with it.
11: Unconventional.
14: I feel blessed. As long as the work is going on, I'm happy.
11: Unapologetic. Unafraid of change. Ready to challenge.
15: Aspirational.
11: The ideas. The issues.
16: You really are.
11: The young view.
16: Public perception.
11: NDTV.
1: Welcome back. Thank you for staying with NDTV. Well, Donald Trump is yet again taking a jab at Russia after Kiev rained barrages of drones at Moscow's crucial oil hub. Those strikes have choked Russian oil industry, which is already under strain amid the ongoing war. So how badly is Russia's oil sector affected, and what could happen next as Europe sounds alarm over Russian aggression? Here's a report.
17: The Russia-Ukraine battle lines are heating up once again. And Donald Trump is having the last laugh with his subtle jab on Truth Social, where he claims that Russia has lost control of its crucial oil industry. This comes after Moscow came under massive Ukrainian drone assault on its crucial oil refinery. The Russian oil industry is under immense pressure. Refineries across Russia have been hit over 70 times, with output running at two-decade low. The oil outputs are down by 30%, leading to a massive curb on fuel exports. Meanwhile, Putin has vowed revenge. Moscow says these barbaric strikes will be avenged, as it is a violation of the ongoing peace process. NATO and Europe are also keeping a hawkeye on Ukrainian skies. The European intelligence agencies are sounding alarm over possible Russian test of NATO. According to reports, Moscow might launch barrages of missiles and drones along Russia's

0: बोलले माफी मागितली परत आणखीन चूक झाली ह्यांना शुभम दादाला बोललो. मी खरं सांगतो मित्रांनो, महाराष्ट्रात राहून कधीही तुम्ही राजसाहेब असू द्या किंवा आपला मनसे पक्ष असू द्या, कधी यांच्याविषयी काय बोलू नका. आणि मित्रांनो, ह्यांनी कुठली मला गुंडगर्दी दादागिरी नाही केली, उलट माझ्यासारख्या वेड्याला माणसानं असं उठायचं काय बी बोलायचं. खरंच चूक झाली मित्रांनो.
1: काल पुण्यात आल्याच्या नंतर आज तो कात्रजमध्ये येणार आहे अशी जवळपास माहिती होती. आज कात्रजच्या उद्यानामध्ये तो जसा आल्याच्या नंतर तातडीने आम्ही सर्व महाराष्ट्र सैनिक एकत्र आलो. एकत्र आल्याच्या नंतर आम्ही त्याला ऑफिसला घेऊन गेलो. आदरणीय राजसाहेब ठाकरे यांच्या फोटो पुढे त्याला आम्ही झोपवलं. त्याला तिथं साहेबांची माफी मागायला सांगितली आणि मनसेच्या स्टाईलने त्याला उत्तर दिलं. त्याला चांगली आम्ही आमच्या भाषेत महाप्रसाद दिला. त्याला त्याचबरोबर त्याला साहेबांची माफी मागायला सांगितली. त्याला काजळाची मिशी काढली. त्याला त्याच्या चप्पल त्याच्या डोक्यावरती ठेवायला सांगितल्या आणि त्याच्या उठाबशा मारायला सांगितल्या.
2: पुणे में एक लड़के का मुंह आप काला करते हैं, चप्पल सर पर उठक बैठक क्यों? क्योंकि उन्होंने एक रील बनाया. क्या ये है एमएनएस की स्टाइल, तालिबानी स्टाइल? जो आप महाराष्ट्र का नेता बनना चाहते हैं तो ये गुंडागर्दी करना बंद कीजिए. जो आपकी आलोचना करते हैं आप उनके प्रति ऐसे प्रस्तुत आते हैं कि गुंडागर्दी ही चलेगा. पुणे पुलिस को एफआईआर दर्ज करना ही चाहिए भारतीय न्याय संहिता के निमित्त, और जो व्यक्ति गुनहगार हैं उनको पकड़ना हमारी एक नैतिक जिम्मेदारी है, क्योंकि हुलिगनिज्म हैज नो प्लेस इन पब्लिक सर्विस.
3: Moving on to some other stories that are making headlines down south, Vijay's London visit and TVK's political activity has drawn sharp attacks from the rival parties. Kia Annamalai has questioned Vijay's London investment outreach, arguing that the Tamil Nadu can attract investment by engaging with industrialists within India. Udayanidhi, meanwhile, has accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
4: எனக்கு லண்டனை பத்தி நல்லா தெரியுங்க, எந்த பணமுமே கிடையாது. ஒரு சதவீதம் வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே ஒரு சதவீதம். அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊர்ல போறதே அவங்க பணம். இந்தியாவிலிருந்து போய் டாடா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, இவங்க எல்லாம் தான் இந்த யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரக்கூடிய தொழில் அதிபர்களை உட்கார வைக்கிறோம். தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, ஒரு சதவீதம். அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாலே இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010ல், 2008ல் அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனை கோர்ட் சுட்டு போடுறோம் மிடுக்காரு. ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டில இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குழச்சிக்கோன்னு போயிருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களோ, அவங்க உள்ள பண்ணாங்க.
5: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்ச் டயலாக் தான், அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டாக பார்த்து ஆங்கிள்லாம் பார்த்து சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் டயலாக்கு பேசுறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே என்ன நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் எது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் எது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம் தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த.
3: And with that, it's time for us to slip away. Quick commercial break. Don't go anywhere. After the break, we'll tell you about why the Russian oil flow is under strain.
6: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
7: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
8: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
9: Launch control, 0 to 100.
10: This isn't just about cars and bikes. This is about how you move.
11: This car makes no sense, yet it makes every sense.
12: What we are sitting inside is a Joby powered air taxi.
13: Your friend said, "Yeah, Lily." We said, "Maybe not."
14: Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
15: The 20th Asian Games are officially underway in Aichi, Nagoya in Japan. For the next 16 days, this is where India's sporting dreams will play out.
16: We are in the happy hunting ground with the athlete I am sitting with right now, PV Sindhu.
17: 32 years and no medal. Can India's weightlifting contingent give us that elusive medal?
18: Gold rush on the field.
19: Go for glory, only on NDTV.
20: It takes years to build your competitive edge. On the golf course, it can disappear in a single stroke.
21: Because the course plays no favorites. It only cares about your last shot.
22: After the grand success of the first edition, India's premier golf pro-am is back. Where the best in golf meet the finest names in business. The NDTV AM Green IGPL Golf Pro-Am. Tee off, 3rd October. Go to Golf Course, Delhi. A generation with questions.
23: The starry and the whole glamorous side of it.
24: As I said, like, I can't empathize with it.
22: Unconventional.
25: I feel blessed. As long as the work is going on, I'm happy.
22: Unapologetic. Unafraid of change. Ready to challenge.
26: Aspirational.
22: The ideas. The issues.
27: You really are.
22: The young view.
27: Public perception.
22: NDTV Yuva. 28 September 2026. Only on the NDTV network.
28: Towards Kathmandu, there's a helicopter right there.
29: Trishuli Nadi ka ye wo ilaka hai.
22: In Nepal's darkest hour, being there mattered. At any cost, across the devastation, through the impossible.
30: नीचे अगर हम zoom कर कर हम
3: Welcome back. Thank you for staying with NDTV. Well, Donald Trump is yet again taking a jab at Russia after Kiev rained barrages of drones at Moscow's crucial oil hub. Those strikes have choked Russian oil industry, which is already under strain amid the ongoing war. So how badly is Russia's oil sector affected, and what could happen next as Europe sounds alarm over Russian aggression? Here's a report.
31: The Russia-Ukraine battle lines are heating up once again.
0: And Donald Trump is having the last laugh with his subtle jab on Truth Social, where he claims that Russia has lost control of its crucial oil industry. This comes after Moscow came under massive Ukrainian drone assault on its crucial oil refinery. The Russian oil industry is under immense pressure. Refineries across Russia have been hit over 70 times, with output running at two-decade low. The oil outputs are down by 30%, leading to a massive curb on fuel exports. Meanwhile, Putin has vowed revenge. Moscow says these barbaric strikes will be avenged, as it is a violation of the ongoing peace process. NATO and Europe are also keeping a hawkeye on Ukrainian skies. The European intelligence agencies are sounding alarm over possible Russian test of NATO. According to reports, Moscow might launch barrages of missiles and drones along Russia's border with NATO. Europe has also pledged to provide over $3 billion towards Ukraine's defense. Deal to procure more Patriots missiles for Kyiv is also underway with NATO, raising over $10 billion fund for Ukraine. Previously, Zelensky demanded 300 Patriots from NATO before Russia begins its winter assault. NATO chief Mark Rutte urged allies to commit more for Ukraine's defense. So as the battlefield and the diplomatic fronts intensify, threats of immediate Russian escalation looms. Any further escalation will have a major economic pressure on both nations. All this unfolds just ahead of the crucial UNGA meeting at New York. Bureau Report, NDTV World.
3: The most consequential United States-China meeting of the year is now just days away. Chinese President Xi Jinping arrives in Washington on September of 23rd for a three-day state visit, his first White House visit in more than a decade. Donald Trump will host Xi Jinping for a state arrival ceremony on September 24, followed by talks and a state dinner. But behind the ceremonial welcome lies a long list of difficult issues: trade, Taiwan, critical minerals, artificial intelligence, Iran, and others as well. And this time, both leaders have very different priorities. We leave you with this report.
0: 479 US military personnel, a full military honor cordon, and a flypast featuring a B-2 Spirit and four F-22 Raptors. This is the welcome Donald Trump is preparing for Chinese President Xi Jinping at the White House on September 24. Xi arrives in Washington on Wednesday, where Trump will personally receive him at the Joint Base Andrews. The next morning, the two leaders will meet against a backdrop of extraordinary ceremony. But behind the pageantry lies a far more complicated relationship. Four issues that could define the summit between the world's two biggest powers. Xi's visit will be his first to the White House in more than a decade. After the formal arrival ceremony, Trump and Xi will hold talks, with a possible extension of the existing US-China trade truce among the key issues on the table. Washington wants greater Chinese purchases of American goods, action on fentanyl precursor chemicals, and progress on rare earth supplies. Beijing, meanwhile, is seeking relief from US tariffs and technology restrictions, while Taiwan remains one of the most sensitive issues between the two countries. Xi will also arrive with a major Chinese business delegation, with executives from companies including BYD, CATL, and Xiaomi potentially accompanying him. And the symbolism doesn't stop at the White House. Melania Trump and Peng Liuan are set to visit the Smithsonian National Museum of Asian Art before the leaders return for a state dinner. But beneath the ceremonial welcome is a difficult question. Can Trump and Xi stabilize a relationship defined by trade wars, technology restrictions, and strategic rivalry, without either side giving up on its core interests? September 24th could provide some answers. Xi comes to Washington as China's exports continue to surge. Reuters reports China's global trade surplus is on track to cross $1 trillion for a second consecutive year. The immediate economic question is whether Trump and Xi can extend the trade truce agreed last year, currently due to expire in November. Beijing is seeking further relief from US technology restrictions, while Washington wants greater Chinese access for US goods and increased supplies of rare earths and critical minerals. Then there is Taiwan. perhaps the most sensitive issue. She has previously pressed Trump over U.S. arms sales to Taiwan. Reuters reports Beijing may seek a stronger U.S. formulation opposing Taiwanese independence, while Washington's long-standing position has been that it does not support Taiwan independence. Any change here would have implications far beyond the summit. Artificial intelligence will also be on the table, alongside technology controls and economic security. For Trump, the challenge is to extract economic gains without giving Beijing concessions on issues Washington considers strategic. For Xi, the priority is keeping the relationship stable while resisting pressure on trade, technology, and Taiwan. Bureau Report, NDTV.
1: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
2: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
4: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
5: Launch control, 0 to 100.
13: This isn't just about cars and bikes. This is about how you move. This car makes no sense, yet it makes every sense. What we are sitting inside is a Joby-powered air taxi. Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
20: It takes years to build your competitive edge. On the golf course, it can disappear in a single stroke.
21: Because the course plays no favorites. It only cares about your last shot.
22: After the grand success of the first edition, India's premier golf pro-am is back. Where the best in golf meet the finest names in business. The NDTV AM Green IGPL Golf Pro-Am. Tee off, 3rd October. Kutub Golf Course, Delhi. A generation with questions.
23: The study and the whole glamorous side of it.
24: As I said, like, I can't empathize with it.
22: Unconventional.
25: I feel blessed. As long as the work is going on, I'm happy.
22: Unapologetic. Unafraid of change. Ready to challenge.
6: Aspirational.
22: The ideas. The issues.
27: You really are.
22: The young view.
21: Public perception.
22: NDTV Yuva. 28th September 2026. Only on the NDTV network.
7: Across the country.
22: He has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network.
20: The 20th Asian Games are official.
22: This is NDTV. When it really matters.

0: Trigger a shocking act of public humiliation of an influencer in Pune. The MNS workers allegedly grabbed the Marathi content creator Mahesh Mote, blackened his face and forced him to apologize. And in a video that's now going viral of the incident, the influencer is seen with a slipper placed on his head as he is made to perform sit-ups. He is then forced to bow down before a photograph of Raj Thackeray and apologize. The influencer later posted another video breaking down as he said that his comments were unintentional. He apologized to Raj Thackeray and MNS workers with folded hands and appealed to them to not harass him further. The MNS has described the action as its style of dealing with such incidents in a brazen act to justify what they did.
1: Kerala ke levarti mitranno khup chuki je video banavle maafi magitli parat ankin chuk zali hanla shubham dadala bollo. मी खरं सांगतो मित्रांनो, महाराष्ट्रात राहून कधीही तुम्ही राजसाहेब असू द्या किंवा आपला मनसे पक्ष असू द्या, कधी यांच्याविषयी काय बोलू नका. आणि मित्रांनो, ह्यांनी कुठली मला गुंडगर्दी दादागिरी नाही केली, उलट माझ्यासारख्या वेड्याला माणसानं असं उठायचं काय बी बोलायचं, खरंच चूक झाली मित्रांनो.
2: काल पुण्यात आल्याच्या नंतर आज तो कात्रज मध्ये येणार आहे अशी जवळपास माहिती होती. आज कात्रजच्या उद्यानामध्ये तो जसा आल्याच्या नंतर तातडीने आम्ही सर्व महाराष्ट्र सैनिक एकत्र आलो. एकत्र आल्याच्या नंतर आम्ही त्याला ऑफिसला घेऊन गेलो. आदरणीय राजसाहेब ठाकरे यांच्या फोटो पुढे त्याला आम्ही झोपवलं. त्याला तिथं साहेबांची माफी मागायला सांगितली आणि मनसेच्या स्टाईलने त्याला उत्तर दिलं. त्याला चांगली आम्ही आमच्या भाषेत महाप्रसाद दिला त्याला. त्याचबरोबर त्याला साहेबांची माफी मागायला सांगितली. त्याला काजळाची मिशी काढली. त्याला त्याच्या चप्पल त्याच्या डोक्यावरती ठेवायला सांगितल्या आणि त्याच्या उठाबशा मारायला सांगितल्या.
3: पुणे में एक लड़के का मुंह आप काला करते हैं, चप्पल सर पर उठक बैठक क्यों? क्योंकि उन्होंने एक रील बनाया. क्या ये है एमएनएस की स्टाइल, तालिबानी स्टाइल? जो आप महाराष्ट्र का नेता बनना चाहते हैं तो ये गुंडागर्दी करना बंद कीजिए. जो आपकी आलोचना करते हैं आप उनके प्रति ऐसे प्रस्तुत आते हैं कि गुंडागर्दी ही चलेगा. पुणे पुलिस को एफआईआर दर्ज करना ही चाहिए भारतीय न्याय संहिता के निमित्त, और जो व्यक्ति गुनहगार है उनको पकड़ना हमारी एक नैतिक जिम्मेदारी है, क्योंकि हुलिगनिज्म हैज नो प्लेस इन पब्लिक सर्विस.
0: Moving on to some other stories that are making headlines down south, Vijay's London visit and TVK's political activity has drawn sharp attacks from the rival parties. Kia Annamalai has questioned Vijay's London investment outreach, arguing that the Tamil Nadu can attract investment by engaging with industrialists within India. Udayanidhi, meanwhile, has accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
4: எனக்கு லண்டனை பத்தி நல்லா தெரியும். எக்ஸ்ட் டேட் எக்கான் அங்கே எந்த பணமுமே கிடையாது. 1% வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே 1%. அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊரில் போடுறதே அவங்கள்ட்ட பணம். இந்தியாவிலிருந்து போய் டாட்டா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரும் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களை உட்கார வைக்கணும். தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, 1%, 1%. அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாலே இந்தியா 1 trillion இருந்துச்சு 2010, 2008. அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டன் கோட் சுட்டு போட்டு மிடுக்கா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டில இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குறைச்சிக்கோன்னு போயிட்டு இருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களா, அவங்க உள்ள போனாங்க.
5: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்ச் டயலாக் தான். அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் டயலாக்கு பேசுகிறார். எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட

0: खूप चुकीचे व्हिडिओ बनवले, माफी मागितली, परत आणखीन चूक झाली. ह्यांना शुभम दादाला बोललो. मी खरं सांगतो मित्रांनो, महाराष्ट्रात राहून कधीही तुम्ही राजसाहेब असू द्या किंवा आपला मनसे पक्ष असू द्या, कधी यांच्याविषयी काय बोलू नका. आणि मित्रांनो, ह्यांनी कुठली मला गुंडगर्दी दादागिरी नाही केली, उलट माझ्यासारख्या वेड्याला माणसानं असं उठायचं काय बी बोलायचं. खरंच चूक झाली मित्रांनो.
1: काल पुण्यात आल्याच्या नंतर आज तो कात्रजमध्ये येणार आहे अशी जवळपास माहिती होती. आज कात्रजच्या उद्यानामध्ये तो जसा आला, आल्याच्या नंतर तातडीने आम्ही सर्व महाराष्ट्र सैनिक एकत्र आलो. एकत्र आल्याच्या नंतर आम्ही त्याला ऑफिसला घेऊन गेलो. आदरणीय राजसाहेब ठाकरे यांच्या फोटो पुढे त्याला आम्ही झोपवलं. त्याला तिथं साहेबांची माफी मागायला सांगितली आणि मनसेच्या स्टाईलने त्याला उत्तर दिलं. त्याला चांगली आम्ही आमच्या भाषेत महाप्रसाद दिला. त्याला त्याचबरोबर त्याला साहेबांची माफी मागायला सांगितली. त्याला काजळाची मिशी काढली. त्याला त्याच्या चप्पल त्याच्या डोक्यावरती ठेवायला सांगितल्या आणि त्याच्या उठाबशा मारायला सांगितल्या.
2: पुणे में एक लड़के का मुंह आप काला करते हैं, चप्पल सर पर उठक बैठक. क्यों? क्योंकि उन्होंने एक रील बनाया. क्या ये है एमएनएस की स्टाइल, तालिबानी स्टाइल? जो आप महाराष्ट्र का नेता बनना चाहते हैं तो ये गुंडागर्दी करना बंद कीजिए. जो आपकी आलोचना करते हैं, आप उनके प्रति ऐसे प्रस्तुत आते हैं कि गुंडागर्दी ही चलेगा. पुणे पुलिस को एफआईआर दर्ज करना ही चाहिए भारतीय न्याय संहिता के निमित्त, और जो व्यक्ति गुनहगार है उनको पकड़ना हमारी एक नैतिक जिम्मेदारी है, क्योंकि हुलिगनिज्म हैज नो प्लेस इन पब्लिक सर्विस.
3: Moving on to some other stories that are making headlines down south, Vijay's London visit and TVK's political activity has drawn sharp attacks from the rival parties. Kia Annamalai has questioned Vijay's London investment outreach, arguing that the Tamil Nadu can attract investment by engaging with industrialists within India. Udayanidhi, meanwhile, has accused Vijay and TVK of blaming the DMK despite being in politics, and also alleged that TVK is attempting to bring AIADMK MLAs into its fold.
4: எனக்கு லண்டனை பத்தி நல்லா தெரியுங்க, எந்த பணமுமே கிடையாது. ஒரு சதவீதம் வளர்ச்சி, யூகேவுடைய வளர்ச்சியே ஒரு சதவீதம். அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் பணம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஊரில் அவங்க பணம் இந்தியாவில இருந்து போய் டாடா, இந்தியாவில இருந்து போகக்கூடிய ஜாகுவார், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, இவங்க எல்லாம் தான் யூகேல அதிகப்படியான பணத்தை நாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தை பிடித்து லண்டனுக்கு போவதை விட சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தை பிடித்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு வரக்கூடிய தொழிலதிபர்களை உட்கார வைக்கிறோம். தமிழ் சமுதாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனிலேயே பொருளாதாரம் இல்லைங்க, ஒரு சதவீதம். அதை விட இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு, நம்ம 4.1 trillion. இதெல்லாம் எப்ப லண்டனுக்கு போனாலே இந்தியா 1 trillion இருந்துச்சு. 2010 2008 அப்ப லண்டன் 3 trillion இருந்துச்சு. அப்ப லண்டனை கோர்ச்சுட்டு போடுறோம் விழுத்தா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை நாட்டில இருந்து வர்றேன், நீங்க பணக்கார நாடு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க குறைச்சிக்கோன்னு போயிருந்த காலம். இந்த நாடு 4.1 trillion இருக்கிற நாடு, லண்டன் 3.4 trillion இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கு. அதுல இவரை பார்த்தாரா, அவரை பார்த்தாரா, அவங்க எட்டி பார்த்தாங்களோ, அவங்க உள்ள பணம் என்ன
5: அந்த ஷூட்டிங் மட்டும்தான் நடக்காம இருக்கு. முதலமைச்சர் வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தாருன்னா வெறும் பஞ்சு டயலாக் தான். அது எங்களை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து, கரெக்டாக பார்த்து, ஆங்கிள்லாம் பார்த்து, சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி டேக் போலாமான்னு கேட்டுட்டு, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பஞ்சு டயலாக்கு பேசுறாரு. எதை கேட்டாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களே இன்னும் நம்பலை. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மேலே பழி போடுறது, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே பழிய போடுற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து பார்த்து, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விலைக்கு வாங்குகிற வேலையில் இன்றைக்கி இந்த அரசு இறங்கியிருக்கு. இப்படி விலைக்கு வாங்கின காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல், மதுராந்தகம் தாராபுரத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ரீல்ஸ் கும்பலுக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச மக்களும் ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இப்போ கவலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற இந்த கூத்தையெல்லாம், செய்கின்ற இந்த அட்டு ஒழுங்கு எல்லாம் மக்களுக்கு நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான ஒரு தண்டனையை வருகின்ற இடைத்தேர்தல் மூலமாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எந்த.
3: And with that, it's time for us to slip into a quick commercial break. Don't go anywhere. After the break, we'll tell you about why the Russian oil flow is under strain.
6: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
7: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
8: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
9: Launch control, 0 to 100.
10: This isn't just about cars and bikes. This is about how you move.
11: This car makes no sense, yet it makes every sense.
12: What we are sitting inside is a Joby-powered air taxi.
13: Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
14: A generation with questions.
15: The starry and the whole glamorous side of it.
16: As I said, like, I can't empathize with it.
14: Unconventional.
17: I feel blessed. As long as the work is going on, I'm happy.
14: Unapologetic. Unafraid of change. Ready to challenge.
18: Aspirational.
14: The ideas, the issues.
19: You really are.
14: The young view.
19: Public perception.
14: NDTV Yuva, 28 September 2026. Only on the NDTV network.
20: It takes years to build your competitive edge. On the golf course, it can disappear in a single stroke. Because the course plays no favorites. It only cares about your last shot.
14: After the grand success of the first edition, India's premier golf pro-am is back, where the best in golf meet the finest names in business. The NDTV AM Green IGPL Golf Pro-Am. Tee-off, 3rd October. Kutub Golf Course, Delhi.
21: 5 hours to go for all of DKS's dreams to come true. I'm going to try and get more into the crowds. Here are the pictures, Siddaramaiah.
22: NDTV stands completely engaged with Karnataka.
23: High rate, check the audio.
22: Let's do it.
24: Breaking story, we're jumping straight into it.
21: We've got a picture of the letter. What is in your letter? You can never predict what's going to happen in Tamil Nadu politics.
22: 21 days in Kashmir. Unfiltered list of things I saw and observed on the ground.
21: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
25: For a country that has fought so many wars in the mountains and at high altitude.
22: We're standing on the Indian Navy's newest warship.
21: The line of control, Shiv Arur, NDTV.
26: By noon, the world has changed. The headlines tell you what happened. Breaking Ground tells you why. We break down the story. We demand answers.
27: There is a deathly silence around this makeshift mass burial ground here in Bharatpur district in Nepal.
28: I want you to reach out to the Maharashtra Chief Minister today through our channel and tell them what you've been through as a father.
29: Marne ke bada kya hoga?
28: As a journalist, I can say you're not alone.
26: So you can focus on what really matters. Watch Breaking Ground with me.
3: Well, Welcome back. Thank you for staying with NDTV. Well, Donald Trump is yet again taking a jab at Russia after Kyiv rained barrages of drones at Moscow's crucial oil hub. Those strikes have choked Russian oil industry, which is already under strain amid the ongoing war. So how badly is Russia's oil sector affected, and what could happen next as Europe sounds alarm over Russian aggression? Here's a report.
0: The Russia-Ukraine battle lines are heating up once again. And Donald Trump is having the last laugh with his subtle jab on Truth Social, where he claims that Russia has lost control of its crucial oil industry. This comes after Moscow came under massive Ukrainian drone assault on its crucial oil refinery. The Russian oil industry is under immense pressure. Refineries across Russia have been hit over 70 times, with output running at two-decade low. The oil outputs are down by 30%, leading to a massive curb on fuel exports. Meanwhile, Putin has vowed revenge. Moscow says these barbaric strikes will be avenged, as it is a violation of the ongoing peace process. NATO and Europe are also keeping a hawkeye on Ukrainian skies. The European intelligence agencies are sounding alarm over possible Russian test of NATO. According to reports, Moscow might launch barrages of missiles and drones along Russia's border with NATO. Europe has also pledged to provide over $3 billion towards Ukraine's defense. Deal to procure more Patriots missiles for Kyiv is also underway with NATO, raising over $10 billion fund for Ukraine. Previously, Zelensky demanded 300 Patriots from NATO before Russia begins its winter assault. NATO chief Mark Rutte urged allies to commit more for Ukraine's defense. So as the battlefield and the diplomatic fronts intensify, threats of immediate Russian escalation looms. Any further escalation will have a major economic pressure on both nations. All this unfolds just ahead of the crucial UNGA meeting at New York. Bureau Report, NDTV World.
3: The most consequential United States-China meeting of the year is now just days away. Chinese President Xi Jinping arrives in Washington on September of 23rd for a three-day state visit, his first White House visit in more than a decade. Donald Trump will host Xi Jinping for a state arrival ceremony on September 24, followed by talks and a state dinner. But behind the ceremonial welcome lies a long list of difficult issues: trade, Taiwan, critical minerals, artificial intelligence, Iran, and others as well. And this time, both leaders have very different priorities. We leave you with this report.
0: 479 US military personnel, a full military honor cordon, and a flypast featuring a B-2 Spirit and four F-22 Raptors. This is the welcome Donald Trump is preparing for Chinese President Xi Jinping at the White House on September 24. She arrives in Washington on Wednesday, where Trump will personally receive him at the Joint Base Andrews. The next morning, the two leaders will meet against a backdrop of extraordinary ceremony. But behind the pageantry lies a far more complicated relationship. Four issues that could define the summit between the world's two biggest powers. Xi's visit will be his first to the White House in more than a decade. After the formal arrival ceremony, Trump and Xi will hold talks, with a possible extension of the existing US-China trade truce among the key issues on the table. Washington wants greater Chinese purchases of American goods, action on fentanyl precursor chemicals, and progress on rare earth supplies. Beijing, meanwhile, is seeking relief from US tariffs and technology restrictions, while Taiwan remains one of the most sensitive issues between the two countries. Xi will also arrive with a major Chinese business delegation, with executives from companies including BYD, CATL, and Xiaomi potentially accompanying him. And the symbolism doesn't stop at the White House. Melania Trump and Peng Liuan are set to visit the Smithsonian National Museum of Asian Art before the leaders return for a state dinner. But beneath the ceremonial welcome is a difficult question. Can Trump and Xi stabilize a relationship defined by trade wars, technology restrictions, and strategic rivalry, without either side giving up on its core interests? September 24th could provide some answers. Xi comes to Washington as China's exports continue to surge. Reuters reports China's global trade surplus is on track to cross $1 trillion for a second consecutive year. The immediate economic question is whether Trump and Xi can